0: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தே ஆவ் ஐ எம் அட்வைசர் அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடனும் நாளை வரையாந்தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491 ஸ்கில் அசஸ்மெண்ட் பார்ட்னர் விசா பேரண்ட் விசா ஜா ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக் ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ ஐ எம் அட்வைசர் கால் 02 9063 1618 ஹுன் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி ஐ எம் அட்வைசர்
1: யார் தூ இத்தே இனி சேத்தி ஆக்கி பக்கா வி ஹோ கயா கீ ஜுகாட் லாயா ஹை
2: ஜுகாட் நஹி ஏ ஹை 8 சாலா தோ வி வட்டா தஜுர்பா பன்சல் இமிகிரேஷன் தா ஜினா நே வதியா கோர்ஸ் விச் அட்மிஷன் கராயி அதே ஃபேர் மெனூ பிஆர் தி ராவி விகாயி ஏனா ஹி நஹி ஏ ஸ்டூடென்ட் வீசா ஏஏடி அப்பீல்ஸ் ஸ்கில்ட் வீசாஸ் பிஆர் யுஎஸ் விசிட்டர் வீசா அதே ஹோர் வி கயி மைக்ரேஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் கர்தே நே
1: நம்பர் தா தே பன்சல் இமிகிரேஷன் வாலியா தா
2: ஹான் ஜி அப்பாயின்ட்மென்ட் புக் கர்வோன் லை கால் கரோ 0406660960 தே யா ஃபேர் விசிட் கரோ பன்சல் இமிகிரேஷன் .com.au
3: Hi, this is Rita Chanda and you're hearing me on Radio Hanji 1674 AM.